0: சக்கதனமு.
1: In Bharat, which is the most sacred land, patience is the most important quality.
0: வ்ரதமுலன்னிட்டியந்து வன்னேகாஞ்சினையட்டி கனசத்ய சீலமே கடின தபமு.
1: Among all the austerities and tapas, the truth and character, they are the most important and prominent expressions of tapas.